என்ன பயிற்சி நன்றி சார். இந்த இந்த மட்டும் தியானம் சாதிச்சுன்னா